0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு மீண்டும் 7598538773 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கடப்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: வருது
0: சூப்பர்.
1: ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள், இவள் தானே எரிமலை அள்ளி மருதானி போல் பூசியவள், கொடினான் உன் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடினான், என் எண்ணம் ஏதுவோ எழினான், கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி இன்னும் எழினான், கொஞ்சம் என்னவோ ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டி

அடியே என் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட தொழியே உன் என்ன மினவோ சகியே இனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளி இனி கொல்லும் என்னமோ காதல் பந்தியில் நாமே உணவுதான் உண்ணும் பொருளை

உன் குளிருக்கு இதமாய் இனி அடிக்கடி கொழுத்து என் வெயிலுக்கு சுகம்தா உன் வேர்வையில் நினைத்து காதல் மறந்தவன் காமம் கடந்தவன் துறவை துறந்தும் சொர்க்கம் வந்தது ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள் நின்றளும் மின்மினி நெற்றி சட்டியில் ஒட்டியவள் நீதானே எரிமனை அள்ளி மருதாதி போல் பூசியவள் என்னை கண்டதும் நீ ஒளிகிறாய் டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே உன்னை நீங்கினே செல்வது உன் உள்ளங்கையில் ரேகை கொள்ளி ஒளிந்து கொள்வேனே அடிக்காதல் வந்ததும் என் கண்ணா மூச்சி நீ கண்டு கண்டு பிடித்தால் பின் காமன் காடு

0: சூரியனை ஒற்றை ஜடியில் கட்டியவள், நின்றடும் விண்ணினை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள், இவள் தானேறி மணி அள்ளி மறுதானி போல் பூசியவள், அடியே என் தேகம் ஒற்றும் சுற்றி கொண்ட கொடியே, உன் எண்ணம் என்னவோ சகியே, இனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளியே, இனி கொல்லும் என்னவோ.
1: அருமை அருமை, ரொம்ப அழகான பாடல் சார் நீங்க பாடுங்க. அப்படியா? அதான் தெரியும், எனக்கும் தெரியும், ரொம்ப நல்லா பாடுனீங்க, அழகான பாடல், அருமை.
0: ரொம்ப பிடிச்ச பாட்டு. சாமுராய் படத்துல மேம் மற்றும் சாரி ஹரிணி மற்றும் ஹரிஷ் ராகவேந்திராஜ் இசையில வந்தது மேம். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா பிடிக்கும் இந்த பாட்டு எனக்கு.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். எனவே ஆமா மேம், இனிய உறவுகளும் சூப்பரா பாட இருக்கிறாங்க மேம். ஆமா, நீங்களும் ஒரு சூப்பரான பாட்டை கொண்டு வந்திருப்பீங்க. நீங்களும் சூப்பரா பாடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும்
1: தெரிவிக்கிறேன்.
0: மீண்டும் சந்திப்போம். பை மேம்.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பை
0: பை.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான பாடல் சிறப்பாக பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது, ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன அவ்வளோ அழகான பாடல் இது, அருமையாக பாடினார், சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்
1: மேம். வணக்கம், திருச்சி பொன்மலை லதா உமாகாந்தன் அவர்களே.
2: நான் வந்து இன்னைக்கு வந்து நவகிரகங்கள் எல்லாத்துக்கும் ஊருக்கு திருநள்ளாறு எல்லாம் போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அதனால சரி ஃபர்ஸ்ட் டேயரா வந்துட்டு
1: ஏறுறீங்க. எங்க கிளம்புறீங்க?
2: திருநள்ளாறு, சுக்கிரிவன், புதன், திருவன்காடு, ஆனாங்குடி, குருஸ்தலம், எல்லாம் ஒன்பது இது இருக்குல்ல நவகிரகம், அது பக்கத்துல இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். அதுக்குள்ள சரி ஏழு கிளம்பணும், சரி ஏழு மணிக்கு கூடாது, நான் பாடிட்டு ஓடிடுவோம்.
1: பாடிட்டு ஓடிடுவோம்னு நினைச்சு வந்துட்டீங்க. நன்றி மேம், நன்றி
2: மேம். தென்றில் காற்று அள்ளி தந்த தா

பாடும் பாட்டு தங்க மகன் பறவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்தி நீர் தென்றல் காற்று அள்ளி தந்து தாளாட்டு அந்தி நீர் தென்றல் காற்று அள்ளி தந்து தாளாட்டு உயிர் கொடுத்த தந்தை இங்கே உரு கொடுத்த அன்னை அங்கே இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே தாளாட்ட அன்னை உண்டு சீராட்ட தந்தை உண்டு இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு ஒரு தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம்

கருணையோடு பாடுவதென்று அண்ணாணி துணையாய் நின்று பங்கு கொள்ள நானும் உண்டு. தத்து பிள்ளை இவனை கண்டேன் தாய்மை நெஞ்சம் நானும் கொண்டேன். பத்து திங்கள் முடிந்த பின்னே முத்து பிள்ளை அவனை காண்பே. உறங்காத கண்ணில் நின்று ஒளி வந்து சேர கண்டேன். பரிவான நண்பன் தந்த கனிவான தோள்கள் கண்டேன். அந்தி நேர தின்றில் காற்று அள்ளி தந்த தாளாட்டு. அந்தி நேர தின்றில் காற்று அள்ளி தந்த தாளாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு

0: நன்றி.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம், அழகான பாடல், அருமையாக பண்ணீங்க.
0: நன்றி நன்றி மேம்.
1: நன்றி நன்றி.
0: திடீர்னு ஒரு எங்கேயோ பாட்டு கேட்டுச்சு, இந்த பாட்டு இந்த பாடலாம் அருமையான பாடல. நன்றி மேம்,
1: தேங்க்யூ மேம். சபரிபானோ சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள். அவங்க ஊருக்கு போக நேரம் ஆயிடுச்சான், அப்பவும் எப்படியாவது பாட்டு பாடிட்டு போயிடணும்ன்ட்டு வந்திருக்காங்க. சிறப்பாக பாடினாங்க, அருமையாக. அப்படி வந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றிகள் அவங்களுக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம். கோவிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பல்லம்மா. நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
1: சரிங்க.
2: என்னங்க அது? ஒரு சாதகான், ஒரு தேவதா,

0: ஒரு ஜானகி ஒரு கண்ணகி, அது போலதான் உன்னோடு நான் ஏறேழு ஜென்மம் வர வேண்டும். அவ்வளவுதான் மேடம்.
1: அருமையா பாண்டிங்க மேம். இந்த படம் என்ன படம்?
0: இந்த படம் வந்து என்னமோ வே மேடம், இருங்க, இந்த படம் பாரதிராஜ், இந்த படம்
1: பொய் சாட்சியா?
0: மறந்துட்டேன்.
1: பொய்
0: ஆஹா,
1: சாட்சியா?
0: பொய்சாட்சி இல்ல மேடம், பொய்சாட்சி இல்ல, மறந்து போயிட்டேன். இருங்க, அக்கா எடுத்து வருவாங்க, சொல்லுவாங்க.
1: சிறப்பா அழகா
0: விடுமுறை
1: பண்ணீங்க மேம்.
0: காத்திரு சிறப்பு மேடம், விடுமுறை காத்திரு.
1: விடுமாறு பாக்கியராஜ் படம் இது.
0: இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா,
1: சிறப்பான பாடல், ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். அழகா இருந்தது
0: தேங்க்யூ
1: பாடல்.
0: மேடம், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: ஓகே மேடம்,
1: தேங்க்யூ
0: ஓகே
1: தேங்க்யூ.
0: ஓகே ஓகே.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான ஒரு பாடலை சிறப்பாக பண்ணாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது பாடல். அதை விட அவங்க அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன். அந்த பாட்டு வந்து விடியும் வரை காத்திரு.
1: ஆமா ஆமா, சொன்னாங்க, கடைசியில் சொல்லிட்டு தான் போனாங்க, விடியும் வரை. சூப்பரா சிரிக்கிறீங்க மேம் நீங்க. பாடுங்கள், உங்கள் பாடுங்கள்.

சந்தோஷம் வாழ்வில் கொண்டாடுதே, சோகம் கோடுகின்றதே, பண்பாடுதே, மனம் ஆடுகின்றதே. அடி பெண்ணே, அடி பெண்ணே.

0: சுகம் சந்தோஷம் வாழ்வில் சுகம் கோருகின்றதே, பண்பாடுதே மனம் ஆடுகின்றதே. அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே. அவர்தான் மேடம்.
1: சிறப்பா பாண்டிங்க மேம், அழகான பாடல். எப்படி இப்படி கரெக்டா செலக்ட் பண்ணி உங்க குரலுக்கு ஏத்த மாதிரி உங்க அக்காவா தங்கச்சியா, தங்கச்சி இல்ல, அவங்களும் அப்படிதான் அழகா வந்து பாடிட்டு போனாங்க. நீங்க அதுக்கு மேல நான் என்னதான் செய்யறதுன்னே தெரியல மேம். சிறப்பா பாடுறீங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான ஒரு பாடல், என்ன அருமையாக பாடினாங்க, செம்மையாக இருந்தது, குரலும் சூப்பராக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேம்.
2: நல்லா சூப்பரா பாடினாங்க அக்கால தங்கச்சோம்.
1: ஆமா ஆமா,
2: சரி. அவங்களால அவங்க மாதிரி இனிமே நமக்கு பாட முடியாது,
1: அதெல்லாம் நீங்க நல்லா தான் பாடுவீங்க, பாடுங்கள்.
2: இதயம் ஒரு கோயில், அதில் இதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாடும் தேவி நீ,

கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் ஆத்மராகம் ஒன்றில்தான் பாடும் உயிர்கள் இன்றுவி உயிரின் ஜீவனாடிதான் நாதம்.

எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. உதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே. உதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல்

இது இதயம் ஒரு கோயில் அதிதயம் ஒரு பாடல் நீயும் நானும் போவது காதல் என்னும் பாதையில் சேரும் நேரம் வந்தது

என்றும் வாழ்கிறேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவி நீ.

0: அருமையா பாடினீங்க மேம், அழகான பாடல், சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பாடினீங்க.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல்.
0: ரொம்ப அழகா பாடினீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் மேலும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சோலை, தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான அவங்க குரலில் என்ன அருமையாக பாடினாங்க இந்த பாடலை, ரொம்ப சிறப்பாக நிறுத்தி நிதானமாக அவ்வளோ அழகாக பாடினாங்க. கொஞ்சம் பெரிய பாட்டு தான், நல்லா இருந்தது பாடல், சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறார்?
2: மயக்கமென்ன இந்த மௌனமென்ன மணி மாறிதான் கண்ணி மயக்கமென்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகான் கண்ணி தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன அன்பு காணிக்கிறான் கண்ணி மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகான் கண்ணி தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன அன்பு காணிக்கிறான் கண்ணி கற்பனையில் வருவோம் கதைகளிலே நான் கேட்டதுண்டு

0: ஒரு பொன்மோங்கில் அதில் இவரை போலியாழ்போலி ஒரு பொன்மோங்கில் அதில் இவரை போலியாட பூவாடை வரும் மீது கோலமிட கைவளையும் மைவழியும் கட்டி அணைத்து கவிப்பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாலிதான் கண்ணி தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணி அன்னத்தை தொட்ட கைதெழினால் மது கிண்ணத்தை தொடமாட்டேன் அன்னத்தை தொட்ட கையினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன் கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன் உன்னை எல்லால் ஒரு பெண்ணையும் உலகினாலும் தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது பொன்னணிக்கையதை உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாலிகைதான் கண்ணி தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணி நன்றிவான்
1: சிறப்பு சார் ரொம்ப அழகான பாடல் அருமையா பாண்டிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமனார் கோவிலிருந்து குணசேகரன் சார் அவர்கள் அழகான ஒரு சிவாஜி பாடல் வசந்த மாளிகை படத்திலிருந்து அருமையான பாடல் அழகா பாடினார் நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:30. இந்த நேரத்தில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறா?
1: வணக்கம், நான் சாங்கீதா, காரைக்கால் இருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: பாடலாமா?

ஏன் பரிமளா மேல சொல்லு. நாம் படிக்கவோ மாப்பிள்ளதா, நடரிஞ்ச மன்மதந்தா. நாம் படிக்கவோ மாப்பிள்ளதா, நடரிஞ்ச மன்மதந்தா. நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. நான் கைகட்டி வாய்ப்பூத்தி நில்லு, நான் நிக்கணுண்டோ. நாம் படிக்கவோ மாப்பிள்ளதா, நடரிஞ்ச மன்மதந்தா. நாங்க குடிக்கோ மாப்பிள்ளதா, நடரிஞ்ச மன்மதந்தா. மூஞ்சிய தூக்காம காஞ்சி ஊறப்பட்டு வாங்கி கொடுக்க நண்டோய். ஆமா மாமா வாங்கி கொடுக்க நண்டோய். ராத்திரி நேரத்து தூரிங்கி டாக்கீஸ் கூட்டிட்டு போக நண்டோய். எங்களையும் கூட்டிட்டு போக நண்டோய். ஏ சாமத்திலே கால் வலிச்சா நீவி விட கத்துக்கணும். சேவக்கொழி கூவு முன்னி வாசலையோ கூட்டணோய். ஆஹா மொத்தத்தில் பொண்டாட்டி நீ இல்ல மாப்பிள்ளோய். ஆமா மாமா மாமா நாம் படிக்கோ மாப்பிள்ளதா, நடரிஞ்ச மன்மதந்தா. நாம் படிக்கோ மாப்பிள்ளதா, நடரிஞ்ச மன்மதந்தா. மாமான்னு கூப்பிட்டா ஏமானு கேட்காம தாப்பால போட நண்டோய். ஆமா மாமா தாப்பால போட நண்டோய். மாமான்னு கூப்பிட்டா ஏமானு கே

0: பாடிட்டீங்களாம்மா,
1: பாடி முடிச்சுட்டு முடிஞ்சிட்டு
0: சிறப்பா
1: பாட்டேன்.
0: பாடினீங்க, ரொம்ப அழகா இருந்தது உங்க குரல். அருமையா
1: தேங்க்யூ
0: பாடினீங்க
1: தேங்க்யூ
0: மேம்,
1: சிஸ்டர்.
0: அருமையா
1: ரொம்ப
0: பாடினீங்க.
1: நன்றி நன்றி நன்றிங்க சிஸ்டர்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றிங்க
0: இந்த
1: சிஸ்டர்.
0: சபரிய மறந்துடாம அடிக்கடி வந்து தலைய
1: வர
0: காட்டிட்டு
1: வர
0: போறேன்.
1: சிஸ்டர், அம்மா டைம்ல இருந்தா வந்துருவேன். ஓகே சிஸ்டர்,
0: தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ சோ மச்.
0: சபரி பவனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காரைக்காலில் இருந்து சாகிதா மேம் அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக ஒரு பாட்டு வந்து பாடிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பாடல், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நேரம் இப்பொழுது 7:34. இந்த நேரத்தில் எனது குரலில் ஒரு பாடல்.

ஒரு நிமிஷம். கழுகு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்.

പൊട്ടുമലരും സ്വർഗം തിരിയും പൊണ്ണോവി.

0: நன்றி நன்றி. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஜானகிமா பாட்டு பாடும்போது கொஞ்சம் ஜானகிமா சித்ரா பாட்டு எல்லாம் பாடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இந்த வாய்ஸ் அந்த ஹை பிச் வரைக்கும் நம்ம போயிட்டு வரோம் இருக்குல்ல. சூப்பரா பண்ணீங்க, நல்லா
0: பண்ணீங்க.
1: எல்லாரையும் கரெக்ஷன் பண்ற உங்களையே உங்க பாட்டையே லைவ்ல கேக்குற ஒரு இதுக்கு
0: பாடுங்க.
1: நடக்கும் என்று சொல்லி கேட்குது பாத கூலுக்கு சத்தம் நதியில் கேட்குது பூவா நடக்கும் என்று சொல்லி கேட்குது எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த முகம் இன்னாதோ சந்த குயில் பண்பாட அந்த குரல் கேளாதோ புள்ளிமான் பார்த்தேன் பாவை வெளிதானோ பாத குலுசு சத்தும் நதியில் கேக்குது பூவா நடக்கும் என்று சோலை கேக்குது பச்சை மர கிளகிலே பச்சை கிளி ஒதுங்குமே முத்து கிளி விளகும் போது மூக்கி நொடி காட்டுமே ஜாதி மல்லி பூக்களை சாரல் வந்து நினைக்குமே சாரல் மழை நினைக்கும் போது சண்டமத்தை நினைக்குமே பூவாடை கட்டி கொண்டாள் மலைராணி

0: தழுவி போகும் காலை மேகம் போல, கண்களை உரப்பி போகும் கண்ணி பொல்ல சேல, பாத கொழுந்து சத்தம் நதி கேட்குது, பூவா நடக்கும் என்று சூளை கேட்குது. காட்டு மயில் கூட்டமே தொகையெல்லாம் கொண்டு வா, கண்மணிக்கு விரிக்க வேண்டும் கால் வலிக்கும் அல்லவா, பச்சையிலும் சோலையே லட்சம் மலர் கொண்டு வா, மலர் கொண்டு மாளிகை நான் அமைக்க வேண்டும் அல்லவா. ஆள் பார்த்தால் சூக்கும் கொடியோடு, அவள் சொன்னாலயம் தரையோடு, அவள் குளிக்கையிலே நதி உறங்கும் மலையோடு, நட்சத்திரம் இன்னாதம்மா நங்கை விழி பார்த்து, பட்டமரம் பார்த்துறக்கும் பாவை குரல் கேட்டு, பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்குது, பூவா நடக்கும் என்று சோலை கேட்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த முகம் இன்னாதோ, சந்த கோயில் பண்பாடும் அந்த குரல் கேளாதோ, புள்ளிமான் பார்த்தேன் பாவை வீதாரோ, பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்குது,
1: சொல்லிருங்க. ஓகேவா? ரொம்ப சிறப்பா பண்ணுங்க ராஜேஷ். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான பாடல், பாட்டு தான் கேட்டதில்லை, அவ்வளோ அழகா பாடினாரு, ரொம்ப அழகா இருந்தது அந்த பாடல், சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், வணக்கம், காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம்.
1: எப்ப டெல்லி?
0: டெல்லி இல்ல,
1: டெல்லி டெல்லி ஒர்க்கலாம்.
0: போயிட்டு 2 மந்த்ஸ்?
1: 2 மந்த்ஸ்?

ಸಂಗೀತ

0: தேங்க் யூ
1: சிறப்பு மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க மேம்.
0: தேங்க் யூ தேங்க் யூ
1: பாடல் அழகான பாடல், ரொம்ப அழகாக அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அங்கங்கே விலகாமல் சிறப்பாக
0: தேங்க் யூ
1: பாடினீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் பாடுறீங்க நீங்கள்?
0: ஏதோ
1: நன்றி.
0: ஏதோ அது யாருமே வந்து கத்துக்கல, சும்மா எல்லாரும் அப்படி கத்துறோம் அவ்வளவுதான்.
1: கத்துறீங்களா? இது கத்துறீங்கன்னா அப்ப பாட்டு எப்படி பாடுவீங்க?
0: கத்துட்டு இருந்தா என்ன நல்லா தான் இருந்திருக்கும். என்ன பண்றது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்கல. எல்லாருமே சும்மா நாங்களா கேட்டு கேட்டு
1: அப்படி கத்துக்காமே அப்படி நல்லா அழகா பாடுறீங்க. கேட்டு
0: கேட்டுதான் பாடி பாடி அப்படியே கொஞ்சம் பண்றதுதான். அப்ப கூட பயம் இருக்கும், எனக்கு எல்லாம் பாடும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். எங்க அக்கா எல்லாம் கொஞ்சம் நல்லா போல்டா பாடுவா, நான் கொஞ்சம் பயப்படுவேன், டக்குன்னு பாட வராது எனக்கு. இப்ப இப்பதான் சபரி வானொலியில பாடி பாடிதான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்
1: நான். எப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து படிச்சென்ற சொந்தம்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: சூப்பரா இருக்க மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது, சௌபாக்கியம் வந்தது, வந்தேன் என்றது, தேன் தந்தேன் என்றது, வந்தேன் என்றது, தேன் தந்தேன் என்றது. என் அங்கமே உன்னிடம் சங்கமம், என் நெஞ்சிலே மங்கையின் குங்குமம், என் அங்கமே உன்னிடம் சங்கமம், என் நெஞ்சிலே மங்கையின் குங்குமம். வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது, வந்தேன் என்றது,

0: என்றது. நன்றி சகோதரி.
1: சிறப்பா பண்ணீங்க மேம். தூண்டில் மீன் இந்த படம் இல்ல?
0: ஆமா,
1: ரொம்ப அழகான பாடல், அருமையா பண்ணீங்க, செம்மையா இருந்தது இன்னைக்கு.
0: ரொம்ப நன்றி சகோதரி.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: ஓகே,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகான அவங்க குரலில் அருமையாக பாடினாங்க ஒரு பாடல், சிறப்பு, ரொம்ப அரிதான பாடல் தான், அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அழகாக பாடினாங்க, அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்,
0: வணக்கம்.
1: கேகே நகர்ல இருந்து ரேவதி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அடி பெண்ணே உல்லாசம் சத்தோஷம் வாழ்வில் கொண்டாடுதே சுகம் கோடி என்றதே பண்பாடுதே மனமாடுகின்றதே. அடி பெண்ணே வானத்தில் சில மேகம்
0: ஹலோ, படித்தீங்களா?
1: படிக்க.
0: ஓகே மேம், சூப்பராக பாடினீங்க மேம். இதே பாடல ஸ்டார்டிங்கில் யாரும் பாடினாங்க? பாடினாங்க இப்போ தான். ரொம்ப அழகாக பாடினீங்க மேம், அருமையான பாடல், செம்மையாக இருந்தது பாடல், சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி.
1: சபரி வானொலிக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை கேக்கரி நகரிலிருந்து ரேவதி மேம் அவர்கள். அழகான அவங்க குரலில் அருமையாக ஒரு பாட்டு பாடினாங்க, செம்மையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கு அழைக்கிறா?
1: நான் பாண்டிச்சேரியிலிருந்து உங்களை தொந்தரவு செய்ய வந்திருக்கும் சிவரஞ்சனி.
0: உங்களை என்னது புரியல?
1: உங்கள்
0: பாடலை
1: கேட்டேலே அங்கே அத பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சு அதையே முடிச்சு நான் ஆம்படையா மனசு போல நடப்பேன். இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்கு? வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா. கேட்டேலே அங்கே அத பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சு அதையே முடிச்சு நான் ஆம்படையா மனசு போல நடப்பு. இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்கு? வாங்கோ தஞ்சாவூர் கதம்பத்த தலைமையில வாங்கி தனியாக வந்தேனே ஆசிரியரும்.
0: நல்லா இருப்பீங்க மேம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டே பாடுங்க. திடீர்னு எடுத்து பாட முடியாதுல்ல, பாடுங்கள்.
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு விஜி, நான் தான் மயங்குறேன்.
0: அதுக்கு விஜி நடுவுல
1: விஜி வந்துச்சு. நான் பாடுனே, எனக்கு நீங்க இப்ப டைம் குடுத்தீங்க மாத்தி அதுக்காக. காலம் உள்ள வரைக்கும் காலடியில் இருக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நாம் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்சு பசும் பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சு நேரில் வந்த ஆண்டவனே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏமா சஞ்சலோ உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்னா சங்கமம். என்னுடைய நாயகனே ஊர் வழங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு தந்த வானம் இல்லையே. வங்க கடல் யாரும் இங்கு கண்டதிங்கு வந்ததில்லை, அன்பு கடல் யாரும் இங்கு கண்டதில்லையே.

0: மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசுமாறுதமே. இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பிடிச்ச பாட்டு இன்னொன்று பாடிட்டுமா ஓட்டுட்ட
1: பாடுங்கள்.
0: கண்ணே கலைமானே கண்ணி மயில் என கண்டே உனை நானே, அன்றி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்ட

கலைமானே கன்னி மயிலின கண்டேனுனை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன்.

0: அப்பா பாடிட்டு நினைக்கிறேன்.
1: அருமையா பண்ணீங்க மேம். விட்டுக்கிட்டா விட்டுக்கிட்டே இருந்தா பாடிக்கிட்டே இருப்பீங்க போல.
0: உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் இருக்கு, அதுக்கு நீங்க தான் காரணம், நான் இல்ல.
1: ஏ மேம்,
0: விஜய் நடத்திட்டு வந்து பேசினா சுவிட்சு ஆஃபே ஆகாது, சுவிட்சு ஆன்ல தான் இருக்கும் எல்லாருக்கும். அது நான் பண்ண முடியாது.
1: நல்ல வாய் அடிக்கிறீங்க மேம் நீங்க.
0: கூடவே பிறந்தது
1: நானும். சிறப்பு, அழகா பண்ணீங்க, அருமையா மூணு பாட்டு கிட்ட பண்ணீங்க, என்ன சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது உங்க குரல். எவ்வளவு நீங்க கரெக்டா ஒரு இது இல்லாம, ஒரு ஷிவரிங் கூட இல்லாம, ஒரு இது இல்லாம நல்லா ஃப்ரீயா போல்டா சூப்பரா பாடுறீங்க.
0: ஆமா, உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன், நான் கூட ஒரு பிளைண்ட் தான் சரிங்களா.
1: தெரியும்
0: அப்படி இருக்கிறவங்க தாங்க மேடம், கவனம் செய்தாம நாங்க மனப்பாடம் பண்ணி தான் பாட முடியும்.
1: சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர்.
0: அதனால எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், உங்களை மாதிரி நாலு பேரு எங்களுக்கு வாய்ப்புகள் தரும்போது அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அது காரணம் நீங்க தான். தூக்குனாதான் நம்ம ஏறி வர முடியும் எல்லாத்துலயும்.
1: நிச்சயமா மேல ஏறி வந்துருவீங்க மேம்.
0: நன்றி, உங்க வாய் வார்த்தத்துக்கு எனக்கு கொடாத கொடி நன்றி.
1: நன்றி நன்றி மேம், நன்றி.
0: தேங்க்யூ மேம்,
1: ரொம்ப மனச உருக வச்சிட்டீங்க, நெகிழ வச்சிட்டீங்க.
0: லவ் யூ. ஓகே,
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ.
1: பை
0: பை.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம்.
2: வணக்கம், அம்பத்தூரிலிருந்து டி கே ஸ்ரீதர்.
1: பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி மேம். கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க, மூணு பாட்டு பாடி செம்மையா இருந்தது. ரொம்ப நல்லா பேசுறாங்க, அவ்வளோ அழகா பாடவும் செய்கிறாங்க, அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக ஒரு அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், அம்பத்தூர்லிருந்து டி கே ஸ்ரீதர்.
1: ஏன் சார் வரவே இல்ல மூணு வாரமா?
3: நடுல தொண்டை கட்டிச்சு மேடம், பாட முடியல.
1: இப்போ பாட்டோட
3: வர ஒரு மாதிரி பெட்டரா இருக்கு.
1: ஓகே ஓகே, பாடுங்க
3: பாடுங்க
1: சார்,
3: முயற்சி பண்ணுகிறேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும்

ஜீவனடியாய் வருவாள், எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள். அவரினை பொறுப்பாள், தர்மத்தை

மானம் கனிந்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான்.

மகாசக்தி, அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான்

0: வாவ்
1: தேங்க்யூ
0: வாவ்
1: மேடம்.
0: வாவ், ரொம்ப அழகா பண்ணீங்க சார்,
1: பரவாயில்ல,
0: அருமையா
1: தேங்க்யூ
0: பண்ணீங்க சார். சிறப்பான
1: தேங்க்யூ.
0: பாடல், ரொம்ப அழகா
1: பாடல்
0: பாடுறீங்க.
1: அப்படி பாடி வச்சிருக்காங்க அந்த காலத்துல.
0: ஆமா ஆமா ஆமா, அது அப்படியே நீங்க கொண்டாந்து எங்ககிட்ட பாடிடுறீங்கல்ல.
1: தேங்க்ஸ் மேடம்,
0: சிறப்பு, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்,
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து ஸ்ரீதர் சார் அவர்கள். 2 வாரமாக வரவே இல்லை, தொண்டை கட்டிக்கிச்சான், அதனால் இந்த தடவை வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டார். ஒரு அழகான பாடல், ஒரு எம்ஜிஆர் பாடல், சிறப்பான பாடல், அழகாக பண்ணார், அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? நாங்களாம் நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி எழுதினது, அதை பாடுறேன்.
0: ஆ பாடுங்கள்.
2: இன்னைக்கு பெண்களுடனே அவன் நினைகள், ஆண்களோட நினைகளை பத்தி.
0: ம் பாடுங்கள்.
2: முதல்ல ஆண்களோட நினைவுக்கு பாடுறேன். தானானே தானானே தானானே தானானே தானானே தானானே தானானே தானானே. அம்பளைங்க பாட்டேன் என்ன அடுக்கடுக்கா சொல்லட்டுமா, பொம்பளைங்க படுத்துறத புட்டு புட்டு வைக்கட்டுமா. தானானே தானே தானதந்தன தானே தானே. அம்படையா வீட்டுக்குள்ளே வேலை விட்டு வந்தாக்க, பொம்மை நாட்டு சீரியலில் சீரியஸா இருக்காங்க. இளம்பர நேரத்துல சாப்பாடு தட்டுல வருதுங்க, தண்ணி வைக்க நேரம் இல்ல, அடுத்த விளம்பரம் வரணும் என்ன வரணும் என்ன. தானானே தானே நரந்தன தானே தானே. விக்கி விக்கி முடிச்சாலும் கண்டுக்கிற ஆளும் இல்ல, இது எங்க போய் முடியும்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. பிறந்த நாடு வந்தாக பட்டு புடவை கேக்குறாக, கல்யாண நாள் வந்தா காசு மாலை கேக்குறாக. வருமானத்துக்கு தகுந்தபடி வாழணும்னு என்ன இருக்கா, யார்கிட்ட போய் அங்க கடனை உடனே வாங்குறது. தானானே தானே தனதந்தன தானே தானே. புரியாத பொம்பளைங்க இருக்கும் வீடு நரகமுங்க, அவங்க படுத்தும் பாட்டை எல்லாம் மறக்கிறதுக்கு தானா தானுங்க. கல்லு கடை பக்கம் போய் கவலை வேலை போக்கிக்கிறான், பெத்த தாயி பக்கம் குந்தி பேசி கொள்ள முடியலையே. என்ன பத்தி பேசுறீங்கன்னு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க, அன்பு கொண்ட பெண்ணு அவ இருக்கும் வீடு சொர்க்கமுங்க. பொம்பளைங்க மனசு வச்சா நாடு வீடு வளர்ச்சி அடையும். தானானே தானே தனதந்தன தானே தானே தானானே தானே தனதந்தன தானே தானே.
0: பாடிட்டீங்களா? சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பாண்டிங்க மேம், அருமையா இருந்துச்சு. நாட்டுப்புற பாடல் நல்லா இருந்துச்சு.
2: ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம சீரியல் எல்லாம் பார்க்காம சாப்பாடு வைக்கணும். அதே மாதிரி பிறந்த நாளைக்கு அதை வாங்கிட்டாங்க, கல்யாண நாளைக்கு அதை வாங்கிட்டாங்கன்னு கேட்க கூடாது. வருமானத்துக்கு தகுந்தபடி என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்தா காரணம் உடனே வாங்காம ஆம்பளைங்க வருவாங்க இல்லையா, அதுக்காக எழுதப்பட்டது. பெண்கள் வந்து அப்போ இருந்துச்சு இந்த அவலநிலை, அது அதுக்காக உள்ள பாடல. அதுக்கு நான் வரி பாடியிருந்தேன். தானானே தானதண்ணே தானானே தானதண்ணே. நல்ல கஞ்சி எதுவும் இல்லை, நாளுக்கு நாள் தூக்கம் இல்லை. எடை வெட்டி இல்லாத புருஷனை தான் கட்டிக்கிட்டு, உள்ள வெட்டி மட்டும் இங்க குறைவில்லாம பிறந்துடுச்சு. அதை காப்பாத்த வழியும் இல்லை, கரை சேர்க்க உறவும் இல்லை. தானானே தானே தனதந்தன தானே தானே. ஒன்னு ரெண்டு வேளை வந்து கையில பார்த்து கிடைச்சதுன்னா கழுக்கடை பக்கம் போய் குடிச்சு கும்மானம் போடுறாரு. தட்டி கேட்க அப்பனாயி வீட்டுக்குள்ள வந்தாக்க, தட்டு முட்டு பறக்குதுங்க வீரன கணமாவுதுங்க. தானான தானே தனதந்தன தானே தானே. எப்படியே போயான்னுட்டு நாங்க ஒரு வேலைக்கு போனா சந்தேகத்தோட எங்களை குறுகுறுன்னு பாக்குறாங்க. பார்த்தாலும் தேவையே போங்க பாரு, நாங்க இருந்தா இழுத்து போட்டு கடல் மண்ணு தெரியாம தான் அடிக்கிறாங்க. தானானே நானே தனதந்தன தானே தானே. கொஞ்சம் அடி புரிச்ச சண்டை ரெண்டு நாள் தாங்காதையா, ஆன
0: அருமையா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது. நாட்டுப்புற பாடல் நல்ல
2: பெண்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அவட நினைகள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு பக்கம்
0: இருக்கு இருக்கு,
2: என்னதான் படிச்சு முன்னேற்றங்கள் நடந்தாலும் புதுமை பெண்கள் நிறைய வளம் வந்து எல்லா துறையிலையும் சாதிச்சாலும் இன்னும் கொஞ்சம் படிக்காத கொஞ்சம் நடுத்தரப்ப வர்க்கம் மக்கள் எல்லாம் வந்து வேலைக்கு போறதுக்கு விடாம கடை கடை போய் அவங்க கொண்டு வர காசை கூட வாங்கி கள்ள கொடுத்து குடும்பத்தை சரியான முறையில கொண்டு போகாம அந்த குழந்தைகளோட மனநிலை உடல்நிலை பாதிச்சு பல குடும்பங்கள் இன்னைக்கும் ஒரு அவல நிலையை கண்டுகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். இந்த முத முத ஆண்கள் வந்து தீய பழக்கங்கள் இல்லாம இருந்தாங்கன்னாலே பெண்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கறதுக்காக
0: அருமை மேம், ரெண்டு தடவை அழகான பாடலை பாடினீங்க, சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள் அந்த அருமையா பாடினாங்க. இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டு பாடினாங்க. பெண்கள் அவல நிலையும் ஆண்கள் பண்ற கலாட்டாவும் சேர்த்து ஒரு பாடல், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:32. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்தனை நேயர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.